சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருகிரு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருகிரு சத்தத்தரி சதன சஜ்ஜனு சஜனு சத்தினி சதினி சஜ்ஜனு சத்த சரித தனத்த